0: மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மார்னிங் சவாரி
1: brought to you by மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் தி ரெஸ்பான்சிபிள் ஜுவல்லர். மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸில் நின்றுள்ள ஓரோ ஜுவல்லரி பீஸுகளும் எத்திக்கலி சோர்ஸ்ட் ஆன. அதோடப்பம் மலபார் ப்ரோமிஸ் நல்குன கம்ப்ளீட் ட்ரான்ஸ்பரன்சியும்.
2: இன் அசோசியேஷன் வித்
3: கமர்ஷியல் பேங்க், we are saving more turns dreams into reality. கமர்ஷியல் பேங்க்ஸ் 5 மில்லியன் ரியால்ஸ் ட்ரீம், ட்ரீம் bigger. And
4: Lulu, hypermarkets, supermarkets and department stores where the world comes to shop. Just

இன்னும் க்ளோஸர். ஹியர், ஒன் செகண்ட், ஐல் ஷோ யூ. அஜித், கம் ஹியர். சி, யூ கேன் டேக் ஹிஸ் ஹேண்ட்.

0: ரேடியோ சுனோ 91.7 FM.
1: கேட்டு கேட்டு கூட்டு கூடாம்.
2: This is home delivery only on Radio Suno 91.7 FM.

0: நியூட்டானல்லடா ஜோக்கரல்லடா.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ சோனு 91.7.
2: அதுக்கு மேல சொடக்கு போட்டுது.